கலையதிருத்தம் அரத்த கலையதிருத்தம் தனமுனையானி தனமுனி ஜோடரி கடலு செய்ரு எலும்பு சார்த்த